0: ஓ பாட்டு தூடா.
1: ஆப் சுன் ரஹே ஹே ரேடியோ ஆலிவ் 106.3 FM ஜியோ பிந்தாஸ்.
2: मैं हूँ अदा शर्मा और आप सुन रहे हैं रेडियो ऑलिव 106.3।

0: நல்லாரு வணக்கம், நான் ஜாக்கி ஷ்ராஃப்.
1: ஜாக்கி ஷ்ராஃப்
0: ரேடியோ 106.3 ஜியோபிந்தாஸ்
2: ஆலிவ் சுனோ ரேடியோ நெட்வொர்க் கதாஸ் நம்பர் 1 ஏசியன் ரேடியோ நெட்வொர்க்.